0: ஜாலியா வாங்க பார்க்கலாம்.
1: Yo, on the lead, we have Brendan Gekamangun.

0: மயா மீடா புராஜா கோழா வங்கா கோழியல் கோழா நானோராவே மாயண்ட மடுன் கோழா கணே மயா மீடா புராஜா கோழா வங்கா கோழியல் வங்கா கோழியல் கோழாயழிங்கோர்வா வங்காஜிகாழே துண்டு மாடாஞ்சொழை திகோரேலோ மூவாரியே வாணோ மழோ மாறாங்குழாய் அழைங்கோல்வா வங்காஜிகாழி துண்டு மாடாஞ்சொழை திகோரேலோ மூவாரியே வாணோ மழோ மாறாங்
1: Yo, 4 p.m. Saturday, World Music Hour, Jendela Ngayol Radio.